கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப்சிப்புன்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?

0: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நாரடி கேக்க. எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
2: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: தமிழ் 89.4
4: செழித்தையும் தமிழே.

0: நேயர்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: கண்ணாடா 1 பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break. தமிழ் 89.4.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: ஷோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ நம்ம.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
8: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். You are listening to

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன். We'll be back.
1: செப்டம்பர் 5th அன்னைக்கு
2: 89.4.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸ்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
4: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
5: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்ட் வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
1: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
4: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: பாட்டு
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட்.
2: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
5: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
2: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே.
6: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் FM.

கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு
1: கனவா இல்லவா? நிஜம்தான், நிஜமாவே இன்னைக்கு நச்சிரு நூறு பாட்டு இருக்கு.
2: தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்சு தச்

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ. த்ரில்லர்? அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: Masala Cafe brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் Dubai Internet City ஐ தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 Rag Bank அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: We'll be back after a short commercial break.
5: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
6: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
5: ப்ளாட்ஸ் நாலே ப்ராப்ஷல் தானே.
4: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
7: செழித்தையும் தமிழை ஒளி.

0: மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: என்னப்பா என்னிக்கிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
2: தமிழ் எஃப்எம்ல.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5 அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா?
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
5: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
6: வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
6: போன்றீங்க, சரி, சைலண்ட்ல போடுறதுல உணர்ந்து

For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். கண்ணுக்குள் நூறு நிலவா இது ஒரு கண்ணு.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
9: தமிழ் FM ல இன்னைக்கு

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும், தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
6: commercial break.
7: ALD Properties in mega plot sale event exclusive NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம் தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, also 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September Sunday at City Season Stars Hotel Burjuman. Call or WhatsApp 050-675-2828.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
1: மேடம் ஒரு நிமிஷம். எஸ் தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
4: தமிழ் 89.4 செழித்தையும் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
5: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu, Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: கண்ணாடா, ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
12: ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
13: நச்சுன்னு 100 பாட்டு.
14: தாங்க தாங்க தாங்க, தென்ன தென்ன தென்ன.

கோட்டி பிரகாஷா விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவேன் இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
1: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back.
1: கூடாது.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
4: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
5: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: Damn it.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: தமிழ் 89.4 செழித்தையும் தமிழி ஒளி.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். You are listening to

0: மகிழ்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathil irundhu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: Kannada oru paattu pota, 100

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஃபீலிங் கம்ஃபர்டபுள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளிய மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
1: ஹுக்கும். அர்த்தமாயிட்டாச்சா?

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: என் நெஞ்சில்

0: சாட்டர்டே அகைன். எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் மீ அண்ட் ஐம் பேக். ஒரு வாரம் முடிச்சு எப்படா அடுத்த சாட்டர்டே வரும்ன்ற ஆர்வம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் யூ நோ லாஸ்ட் வீக் ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன் தட் ஐ மிஸ் யூ காய்ஸ் அ லாட் அப்படின்னு. அண்ட் நிறைய பேர் டிஎம் பண்ணுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்க, இன்னும் உங்கள் ஞாபகத்தில் நான் இருக்கிறேன், நான் இங்கே தொலைஞ்சு போல அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் வீக்கோட கதையை கேட்டு என்ன நிவேதா குழந்தைங்களுக்கான கதையில் இறங்கிட்டீங்க அப்படின்னு. அண்ட் நம்மளும் நிறைய கதைகள் குழந்தைங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் இன்னைக்கு ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து கதையெல்லாம் கேட்கறது இல்லை. இந்த கதை கேட்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? விஷுவலைஸ் நம்ம பண்ணுவோம். அதாவது ஒருத்தரை பற்றி நம்ம சொல்கிறோம், ஒரு இடத்த பற்றி சொல்கிறோம், அங்கே ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே ரெண்டு மரம் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது அது எப்படிப்பட்ட மலை, அந்த மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் மைண்டுக்குள்ளே ஒரு விஷுவல் போடுவோம். அந்த விஷுவலைசேஷன் என்ன ஆகும்னா குழந்தைங்க மத்தியில் ஒரு பெரிய க்ரியேட்டிவிட்டியை உண்டாக்கும். அப்படி தான் நாம் சுயமாக சிந்திக்கிறது, நமக்கு வந்து இந்த கலர்ஸை மேட்ச் பண்ண தெரியறது எல்லாமே உருவாகுது. அது இல்லாமல் அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு பிக்சராகவே பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கான தனிப்பட்ட க்ரியேட்டிவிட்டி காணாமல் போயிடும். ஸோ நீங்களும் சம்டைம்ஸ் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் அந்த ஃபோன் ஸ்க்ரீனிங் டைம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்து உங்கள் குழந்தைங்களுக்கான ஒரு கதையை சொல்லி கொடுங்க, இல்லையா அவங்கள ஒரு புக் படிக்கிற ஹேபிட் கொண்டு வாங்க. அண்ட் முடிஞ்சா என்னுடைய கதையும் கேட்க வைங்க. 89.4 தமிழ் எஃப்எம்இன் குட்டி ஸ்டோரியில். ஸோ இன்னைக்கான கதை இட்ஸ் நாட் அபவுட் கிட்ஸ், இட்ஸ் அபவுட் சம்மன். ஒரு சொல்லாத ஒரு காதல், புரியாத ஒரு காதல், இதெல்லாம் இருக்குல்ல, இது மாதிரி தெரியாத ஒரு காதல், இவங்க யார், இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு எந்த பதிலும் கிடைக்காம, எந்த ஒரு க்ளோஷரும் கிடைக்காம முடிவடைந்த காதலான கூட புரியாத ஒரு காதல். அதுக்காக மூணு கதாபாத்திரங்கள் வராங்க இந்த கதைக்குள்ள. அந்த கதாபாத்திரங்கள் யார் யார், யாருக்கும் யாருக்கும் காதல், யார் அப்படி சொல்லாமல் போனாங்க, என்ன ஒரு க்ளோஷர் கொடுக்காம விட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
2: ப்ரோ ப்ரோ நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
1: நச்சுது 100 பாட்டு பாட்டு
3: மடி திருப்பி பைசா.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
3: தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
2: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
0: You are listening to...

0: வாங்க கதைக்குள்ள போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம்மின் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. இந்த கதை ஆரம்பிக்கிறது ஒரு நடு ராத்திரியில. நல்ல இருண்ட ராத்திரியில ஒரு பொண்ணு தன்னந்தனியா கார் ஓட்டிட்டு போறா. அந்த காருக்குள்ள எம்எஸ்வி பாட்டு கேட்குது. யார் எம்எஸ்வின்னு கேட்டாதீங்க, பழைய மியூசிக் டிரெக்டர். இந்த காலத்துல எம்எஸ்வி பாட்டு கேட்குற ஒரு பொண்ணு. அவ சந்தோஷமா அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே ஊருக்குள்ள போறா. ஹைவேஸ்ல இருந்து அந்த ரோடு கனெக்ட் ஆகி ஊருக்குள்ள போகுது. கரெக்டா ஊருக்குள்ள போறதுக்கு கார் திரும்புது. பைக்ல வந்த ஒரு பையன் காரு முன்னாடி விழுந்துட்டான். அச்சோ போச்சு, வீட்டுக்கு போனா அம்மா அப்பா நம்மள ஒரு வழி பண்ண போறாங்க, பத்திரமா வீட்டுக்கு வானு சொன்னா ஆக்சிடென்ட் பண்ணிட்டே அப்படின்னு கேள்வி கேட்க போறாங்க. இந்த பதட்டத்தோட காரை விட்டு இறங்கி போய் பார்த்தா அவரு கொஞ்சம் லைட்டா இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே, அவருக்கு லைட்டா அடியும் பட்டிருக்கு, இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமான்னு, இங்க நீங்க ஓகேவா உங்களை ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டு போகணுமான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க கொஞ்சம் என் வீட்டுல மட்டும் என்ன விட்டுருங்க அது போதும் அப்படின்னு சொல்றாரு. உங்க பைக்கு அதை இங்க கிடக்குறோம், நான் காலில் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே பேருகீரை எதுவும் கேட்கல. அவரை வந்து கார்ல ஏத்தி உட்கார வச்சுட்டு, சரி ஓகே நம்ம தான் இடிச்சோம், நம்ம கொண்டு போய் அவரை வந்து அவர் வீட்டுல இறக்கிட்டுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி கார்ல ஏத்துறாங்க. அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது அவர் வந்து பேசினவர் பேசினவர் தான், எங்க எக்ஸனை விட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. அவ பேரு திவ்யா, பேர் மாதிரி ஆளும் அழகு, ஆனா என்ன என்ன தான் டாக்ஸிக்ன்டா, என் வேலை பிடிக்கலையா, நான் பேசுறது பிடிக்கலையா, நான் சும்மா சும்மா பேசிட்டே இருக்கேனா, இப்படி பேச ஆரம்பிச்சவர் நிறுத்தவே இல்லை. அதுக்கப்புறம், ஏங்க இவ்வளோ நீளமா முடி வச்சிருக்கீங்க, எப்படிங்க மெயின்டைன் பண்றீங்க, முடியல உங்களுக்கு கொட்டாது, ஆமா நீயும் பெருசு பெருசா வச்சிருக்கீங்க, யாரையாவது ஹர்ட் பண்ணிட மாட்டீங்க, இப்படி பேசினவர்கிட்ட அவங்க ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, உங்க வீடு எங்க? அப்படியே நேரா போனீங்கன்னா அங்க முக்கில முனையில ஒரு பிள்ளையார் கோயில் கறிதா, அதுக்கு பக்கத்துலயே ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க, சாய் ஹோம்ஸ், அதுதான் நம்ம வீடு. அப்பாடா இவரை கொண்டு போய் அங்க விட்டா போதும் அப்படின்னு நேர கார் சாய் ஹோம்ஸ் வாசல்ல நிக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா.
1: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா,

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe, brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜிமான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: We'll be back after a short commercial break. Tamil 89.4 செழித்தையும் தமிழி ஒளியே.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

சாய் ஹோம்ஸ் வாசல்ல நிக்குது. 89.4 தமிழ் எஃப்எம்மின் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. சரி, இவர் எங்க அப்படியே இறக்கி விட்டு போயிருவோன்னு பார்த்தா ஆரை விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. எங்க ப்ளீஸுங்க, உங்க வீடு வந்துருச்சு, இறங்குங்க. அப்படின்னா எங்க என்னால சுத்தமா நடக்க முடியல, கொஞ்சம் என்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னொன்னு தலை வீதியே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அவரை அப்படியே கைத்தாங்களா கூட்டிட்டு போய் லிப்ட்ல ஏத்தி விட்டு அவரோட வீட்டுல கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. நான் போயிட்டு வரேங்க, என்ன ஆள் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவரை இறக்கி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பினதுக்கு அப்புறம் முடிச்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இல்ல, இப்போ திடீர்னு தூக்கத்துல இருந்து அலறி அடிச்சு எந்திருக்கிறாரு. அவங்க போயிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா தூக்கம் கலைஞ்சிருச்சு. ஓ, இது அத்தனை கனவா அப்படின்னு ஹரி நினைக்கிறாரு. எஸ், ஹரி தான் கதையோட நாயகன். இதெல்லாம் கனவு தான் நினைச்சிட்டு அப்படியே நேரா போகும்போது அவருடைய பெட்ரூம்ல இருக்கக்கூடிய கண்ணாடியில ஒரு பொட்டு. நாம மட்டும் தனியா இருக்க அந்த வீட்டுல இந்த பொட்டு எங்க இருந்து வந்துச்சு? நேத்து கண்டது கனவு தானே. சரி, யாரும் வரல. அப்புறமா நேரா கிச்சனுக்குள்ள போறாரு. அங்க குடிச்ச காஃபி கப் இருக்கு, அதுக்கு கீழே தேங்க்ஸ் ஃபார் த காஃபி அப்படின்னு எழுதியிருக்கு. குடிச்ச காஃபி கப்பு, தேங்க்ஸ் ஃபார் த காஃபி, அங்க ஒரு பொட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அது கனவு இல்லையா? நம்மள ஒரு பொண்ணு கொண்டு விட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு போயிடுச்சா? இதெல்லாம் ஹரி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. உடனே, ஆமா, நம்ம பைக் எங்க? வேக வேகமா லெப்ட்ல இருந்து கீழே வந்து பார்த்தா பாஸ் இல்ல, பைக் இல்ல. அப்போ கனவு இல்ல, நிஜமாவே நடந்த சம்பவம். அந்த பொண்ணு யாரு? வீட்டுல கொண்டு என்னை வந்து விட்டது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு மேல காஃபி குடிச்சது, இந்த போட்டு, இது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமேனு யோசிச்சுட்டே இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அழுத்துறாங்க. யாருன்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 289.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நவேதா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
8: நினைக்கிறேன்
9: எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு.

ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. Brought you by அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில். அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.

நம்ம எதிர்பார்க்கறது எதிர்பார்த்தபடியே நடந்தா லைஃப்ல என்ன சுவாரஸ்யம், எதிர்பார்க்காத மாதிரி நடந்தா தானே சுவாரஸ்யம். 89.4 தமிழ் எஃப்எம் இன் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜன வேதா. கதவை திறந்து பார்த்தா அவங்க அண்ணன், ஏண்டா டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, எங்கடா வண்டி, என்னடா பண்ண வண்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஒன்னும் புரியாம முழிக்கிறாரு ஹரி. ஏன்னா வாசல் நிக்கிறது அண்ணன், அண்ணன் பேர்லதான் பைக் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அண்ணன் பைக் எடுத்துட்டு போய் தான் தம்பி அங்கேயே விட்டு வந்திருக்கிறாரு. அங்கே இருந்த போலீஸ் அந்த பைக் நம்பரை பார்த்து பைக் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அவங்களுக்கு கால் பண்ணிருக்கிறாரு. அண்ணன் போனை எடுத்திருக்கிறாரு, பார்த்தா வண்டியை வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ராத்திரி எங்க போன, என்ன ஆச்சு, வண்டிக்கு என்ன ஆச்சு, திவ்யா போனதே நினைச்சு இன்ன வரைக்கும் புலம்பிட்டு இருக்கியா, கொஞ்ச

0: கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பு இல்லையா? இப்பதான் ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு, அந்த வேலையை சஸ்டெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு இல்லாம நீ இப்படி சுத்திட்டு இருந்தனா, நாளைக்கு எந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணாது, அதுக்கப்புறம் நீ கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கணும்னு பெரிய அட்வைஸ போடுறாரு. அதை கேட்ட உடனே ஹரி, சரி சரி சரி, அட்வைஸ்லாம் நிறுத்து, நான் எங்கே வண்டி விட்டேன், எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன், ஏன் வீட்டில் எப்படி குடித்த காஃபி கப் இருக்கு, இது எதுவுமே புரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேற ஏன்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால். அந்த பக்கம் பேசுறது யாருன்னா சுமித்ரா. இவங்க யாரு? நம்ம ஹரியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏண்டா உனக்கு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தேனே, அந்த வேலைக்கு டைமுக்கு வரணும்னு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நேரத்தை பாரு, மணி 9:00, இப்ப வரைக்கும் நீ ஆபீஸ்க்கு வரல, 10 நிமிஷத்துல நீ ஆபீஸ்ல இல்ல அப்படின்னா உன் வேலை இருக்குமா இருக்காதான்னு என்னால கேரண்டியே சொல்ல முடியாதுன்னு சுமித்ராவும் காலையிலே கத்த ஆரம்பிச்சாச்சு. சோ ஹரி காலையிலே அண்ணன் கிட்ட இருந்தும் திட்டு வாங்கியாச்சு, சுமித்ரா கிட்ட இருந்தும் திட்டு வாங்கியாச்சு. அதெல்லாம் விடுங்க, இப்ப ஹரி எப்படி ஆபீஸ் போவாரு, பைக்கு தான் சீஸ் பண்ணிட்டாங்களே, அண்ணன் இருக்க கவலை என்ன அப்படின்னு சொல்லி நீ அப்படியே நிறக்கி விடு, சாயங்காலமா ஸ்டேஷன் போயிட்டு நானே கையெழுத்து போட்டு வண்டியை கொண்டு வரேன், என்ன சொல்றேன், அப்படி உன்கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நானும் வரேன், இப்ப கொண்டு போய் உன்னை விடுறேன், சாயங்காலம் நானே உன்னை பிக் பண்ணிட்டு நேரா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம்னு ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ்ல தான் ட்விஸ்ட் நடக்குது. 89.4 தமிழ் எஃப்எம் இன் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா.

ஆஃபீஸ் வாசல்ல அண்ணன் கார்ல வந்து இறங்கியாச்சு. மரியாதையா டைம்க்கு வந்துரு, என்னை இங்க காக்க வைக்காத, போய் வண்டி எடுக்கணும், என்னால போலீஸ் பின்னாடி அலைய முடியாது அப்படின்னு அண்ணன் புலம்ப ஆரம்பிச்ச உடனே, சரி சரி சரி சரி டைம்க்கு வந்துடுறேன், டா டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நம்ம ஹரி. 89.4 தமிழ் எஃப்எம் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுனவேதா. வேக வேகமா ஆபீஸ்க்குள்ள ஓடும்போது வாசல்ல நிக்கிறாங்க சுமித்ரா. சீக்கிரம் போய் உன் கேபின்ல உட்காரு, புது பாஸ் வரப்போறாங்க. அந்த லேடி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க, நீ அவங்க வரத்துக்குள்ள போய் உன் சீட்ல உட்காருல, என்னையும் சேர்த்து தாண்டா திட்டுவாங்க, புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொன்னதும் சரி சரின்னு வேகமா ஓடி லிப்ட் குள்ள போகும்போதுதான் டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வருது அறிக்கை. இந்த வாசனை இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு இது எங்கேயோ ஃபீல் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிளர்ரா ஒரு ஒரு விஷயமும் ஞாபகத்துக்கு வருது. நேத்து நடந்தது கனவில்லை, நிஜம். ஒரு பொண்ணு என்னை கார்ல வீட்டுல ட்ராப் பண்ணிச்சு, அந்த பொண்ணுகிட்டயும் இதே மாதிரி பர்ஃப்யூம் வாசனை தான் வந்துச்சு. அப்ப யார் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு ஹை ஹீல்ஸ்ல ஒரு பொண்ணு ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி போறது மட்டும்தான் தெரியுது. அந்த பொண்ணு அவரால் யாரு என்னன்னு பார்க்க முடியல. வேகமா மண்டையிலே ஒரு தட்டு, சுமித்ரா லிப்ட் வாசல நிக்காம வேகமா சீட்ல போய் உக்காருன்னு துரத்துறாங்க. நேரமா போய் உக்காந்தாச்சு. புது லேடி பாஸ் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், டைம்க்கு வரணும் இல்ல நான் வேலை போயிடும், கொடுக்குற டாஸ்க் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணும், இப்படி எல்லாரும் புலம்புறாங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியல, ஆள் என்னன்னு தெரியல. ஹரிக்கும் இதே மாதிரி குழப்பங்கள் இருக்கு. ஆனா ஹரி மனசுல இப்போ அந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சுல, போன் நம்பரு, போட்டோ கொடுத்துட்டு போயிருந்தா நான் போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன்னு இதே மைண்ட்ல ஓட்டிட்டே இருக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு விஷயமும் ஸ்பார்க் ஆயிருக்குல்ல, இந்த பெர்ஃப்யூம். அப்ப ஒருவேளை அந்த பொண்ணு நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தா, அதை கண்டுபிடிப்போன்னு பொண்ணை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்க போறாரு வித் ஹெல்ப் ஆஃப் சுமித்ரா. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுனவேதா. You are listening.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichyoda Prime Spotle, unga plotta book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni, up to 600,000 dirhams in cash, plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

சோ எஸ் அடுத்த டார்கெட் ஹரிதா. 89.4 தமிழ் எஃப்எம் இன் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. மைண்ட்குள்ள பல கால்குலேஷன்ஸ் வந்து ஹரி போட்டுட்டு இருக்காரு. ஆனா இப்ப வந்து பாஸ் கூப்பிட்டுட்டாங்க. போய் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீல முடியோட பெரிய பெரிய நெயில்ஸோட அழகான கண்களோட ஒரு பொண்ணு. அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்காரு. ஆஹா, இவங்க ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு. ஹரி, உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா இல்லையா, என்னென்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சத்தமா பேசுறாங்க. அப்படியே சைலண்டா கீழே அவங்களுடைய நேம் போர்டு இருக்கு, அதுலதான் பார்க்கும்போது தெரியுது ராஜேஸ்வரி. ஆஹா, பேருக்கும் ஆளுக்கும் சுத்தமா சம்மந்தம் இல்ல, ஆனா ஆள் அழகா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை ரசிக்கிறாங்க. ஆனா அவங்கதான் லேடி பாஸ். அதுக்கப்புறம் தான் ஹரி மைண்ட்ல, ஆமா நேத்து நம்மள ட்ரா பண்ண பொண்ணுக்கும் முடி நீளமா இருந்துச்சு, நீல்ஸ் எல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு, ஒருவேளை இவங்களா இருப்பாங்களோ, போய் பக்கத்துல போய் அவங்க பெர்ஃபியூம் வாசனை கொஞ்சம் ஃபீல் ஆகுதான்னு ட்ரை பண்றாரு. ஆனா லேடி பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்டன்ஸ்லயே கீப் பண்ணி பேசிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹரிய கண்டம் இன்னைக்கு திட்டிட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. வெளில வந்த ஹரி எல்லா கதையும் சுமித்ரா கிட்ட சொல்லுவாங்க. உனக்கு ஒரு வேலை கஷ்டப்பட்டு நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த வேலையை காப்பாத்துறதுதான் முக்கியம். இப்போ அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதோ இல்ல உன்னை நேத்து எந்த பொண்ணு ட்ராப் பண்ணிச்சோ அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதோ வேலை கிடையாது. உறிஞ்சிச்சானு அட்வைஸ் பண்ணாதோ, நம்ம மனசு கேக்குமா? கேட்காது. ஹரி மனசும் கேட்கல. எப்படிதான் கண்டுபிடிப்பாரு ஹரி? தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம் தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஆஃபீஸில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க?
1: ஒரு 200 பேர். இந்த 200 பேரில் எத்தனை பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்க? ஒரு 50-60 பொண்ணுங்க.
0: இந்த 50-60 பொண்ணுங்களில் எத்தனை பேருக்கு ஒரு வெனிலா காஃபி மிக்ஸ் இருக்கக்கூடிய பர்ஃப்யூம் போட்டு வருவாங்க?
1: எனக்கு எப்படி தெரியும்?
0: கம்மியாக தானே இருப்பாங்க, நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. எஸ் ஹரி மீண்டும் அதே டாபிக் உள்ள வந்துட்டாரு. 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா. சுமித்ரா கிட்ட அவர் இன்னைக்குள்ள அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது என்னால் அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் பண்ண முடிச்சுது. ஒருவேளை அந்த பொண்ணு தான் என்ன ட்ராப் பண்ண பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா என் வேலை மிச்சம் தானே. இதை கேட்டுட்டே இருக்கும்போது அந்த ஸ்மெல், அதாவது அந்த காஃபி வனிலா ஸ்மெல் அப்படியே அவரை கிராஸ் பண்ணி போகுது. வேக வேகமாக திரும்பி பார்த்தா நீல மூடி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்க முடியல, ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு டைமிங். வேக வேகமாக யாருன்னு போய் பார்த்தா அவங்க தான் அந்த லேடி பாஸ் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்க கிட்ட போய் நீங்கள் தான் என்ன நேற்று வீட்டில் ட்ராப் பண்ணிங்களான்னு கேட்டால், ஒருவேளை திட்டாங்கன்னா, ஒருவேளை வேலை இவர் தூக்கிட்டாங்கன்னா, வேலை போச்சுன்னா வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லவ் புட்டுக்குச்சு, திவ்யா நோ சொல்லி போயிட்டா. இப்போ ராஜேஸ்வரினால வேலை போச்சுன்னா என்ன பண்ணுறது? பேசாம அமைதியாக இருந்துருவோமா? இந்த டாப்பிக்கும் இந்த டிஸ்கஷனும் ஒரு மைண்டுக்குள்ளே ஓடும்போது சுமித்ரா வேலை பார்க்கற தவிர எல்லா வேலையும் பண்ணு, போய் வேலையை பாருடான்னு சொல்லி வேலை முடிய போகுது. அதாவது அப்படி இப்படின்னு அவர் ஏதோ பேத்தி ஒரு 6 ஆக்கிட்டாரு. 6 ஆச்சு, வேலை முடிச்ச கீழே போய் பார்க்கும்போது ஒரு ரெட் கலர் கார். இந்த ரெட் கலர் கார் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே. அதே மைண்டில் ரீவைண்ட் பண்ணி ஓட்டுறாரு, ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு. எஸ் இட் இஸ் அ சேம் கேர்ள். ராஜேஸ்வரி தான் நேத்து என்ன வீட்டில் ட்ராப் பண்ணது. நேராக போறாரு, காரு முன்னாடி எட்டி பார்க்குறாரு. அவர் கண்ணில் படுது MSV. அவருக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. கேட்கலான்னு காரை வழி மறைக்கும் போது ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. எஸ் உங்களுக்கும் புரியாது, புரியணும் அப்படின்னா ஸ்டே டியூன் 89.4 தமிழ் FM. இது குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா

0: ஏழு மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: தமிழ் 89.4.

0: 90.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயாசிஸ். கால் 0588204172.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ்

கண்டுபிடிச்சிட்டே. ஒரே நாள்ல என்ன ஒரு பொண்ணு டிராப் பண்ணிருக்கா, அவளை இந்த சிட்டி முழுக்க தேடாம என் ஆபீஸ்லயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கத்துறாரு பேஸ்மெண்ட்ல கார் பார்க்கிங்ல இருந்து. ராஜேஸ்வரிக்கா ரொம்ப கோபம். அதாவது இவர் ஒரு நியூ எம்ப்ளாயி, இவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. இவங்களா எப்பவுமே ஆஃபீஸ்ல டெக்கரம் டீசன்சி இதை மெயின்டைன் பண்ணு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன், இந்த மாதிரி கத்துறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. காரை விட்டு இறங்கி, ஹரி உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை, நீங்க எதுக்கு கத்துறீங்கன்னு யாருக்கும் புரிய கூட இல்லை, என்னதான் நடந்துச்சு, ஏன் இப்படி கத்துறீங்கன்னு உடனே, நீங்க தானே என்ன டிராப் பண்ணீங்க, நீங்க தானே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, உண்மையை ஒத்துக்கோங்கன்னு உடனே செம்மையா கோவம் வந்து, நீங்க என்ன பண்ணுங்க நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சுமித்ரா தூரமாக இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னான், நாளைக்கு உன்னை வர சொன்னது அவங்க தான் உன்னை ட்ராப் பண்ணாங்களான்னு சொல்கிறதுக்கு இல்லை, உன்னை வேலையை விட்டு தூக்கிறது தான், பார்த்துக்கோ. அதோட முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போனவர் பல விஷயங்களை யோசிச்சுட்டு அடுத்த நாள் கண்டிப்பாக ஒத்துக்க போகிறாங்கங்கிற தைரியமாக வராரு. அவங்கள கேபின் கூப்பிடுறாங்க. அப்போது ராஜேஸ்வரி விஷயம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கீங்க, இங்கே வேலை பார்க்கணும், அதை தவிர மிச்ச எல்லா வேலையும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை போயிடும். ஸோ உங்கள் ஜாப் உங்களுக்கு செக்யூராக இருக்கணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுங்கள், மற்ற எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொன்னதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இவரா முடிவு பண்ணிட்டாரு இவங்க தான் அப்படின்னு. ஆனா என்ன வரைக்கும் ராஜேஸ்வரி ஒத்துக்கவும் இல்லை. ராஜேஸ்வரி ஒத்துக்காததுனால இல்லைன்னு ஆயிடாது, அதே நேரத்துல ஆமானும் ஆயிடாது. சோ இந்த கதை இங்க இப்படியே முடியுது. இந்த மாதிரி எங்கேயாவது யாராவது நமக்கு உதவி பண்ணிருப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாம மறந்து போற அளவுக்கு நம்ம ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டியும் இருப்போம், திருப்பி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணியிருப்போம், கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். இந்த மாதிரி கதைகள் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 0502528940. அதே மாதிரி ஆர்ஜி நிவேதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுடைய கதைகளை சொல்ல மறத்துறாதீங்க. 99.4 தமிழ் எஃப்எம்முடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் கதைகளை சொல்ல மறத்துறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட நான் அடுத்த வீக் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் யார் ஆர்ஜி நிவேதா சைனிங் ஆஃப். திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி with me Arjun Nivedha only on 89.4 Tamil FM. Stay tuned. You are listening.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் கண்ணு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் FM தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe, brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான். காலர் வாட்ஸ்அப் 0506752828. தமிழ் 89.4 செழித்தையும் தமிழி ஒளி.

வளமிக்கு முழமுற்ற தீ தண்ணீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா?
4: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
7: 1-3-5-7-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9-9

0: to Friday 7 AM to 11 AM. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5th அன்னைக்கு முருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா.
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிட்டட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கண்ணுக்கு

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: तुझे कैसे बुलाया तूने? Rolex. Rolex.
2: Sir. Yes sir.
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.
4: 89.4.
5: We are about to take it back.
6: You are listening to Club Tamil only on 89.

0: தூள்
1: பண்ணிட்டோம்.
2: ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
7: Brought to you by Plots Nale Propshil Dane. For details call 056-415-4242.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
9: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல, பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
10: Denso's UAE's first distributor. 1982 இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
11: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
10: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
12: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
13: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
14: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
15: You're rocking with the DJ that keeps the hits coming.
16: Love Tamil.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back after a short commercial break.
1: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
6: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
7: சொல்லு.
6: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர். 89.4.
8: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
0: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: group of companies.
5: Tamil 89.4.
6: சிறுத்தையின் தமிழி ஒளியின் வாழி
7: சங்கத்திலே.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

சாவுமே. ஸ்நேகம் உண்டாய்

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அனாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம்

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
5: அப்போ 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியாக தனியாக ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
8: Inga Nanda King, Na Podradhu Da Paattu, Adha Gap Chippunu Kettu Enjoy Pannadho. Hukum, Tamil FM Ka Hukum.
9: You're rocking with the DJ that keeps the hits coming.
10: Love

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
0: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
2: Tamil 89.4.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
8: We are about to take it back.
9: You are listening to Club Tamil only on 89.

0: ஷோ தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியை பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே ஃபார் டீடைல்ஸ் கால் 0564 1542.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம் தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: You are listening to Club Tamil only on 89.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
3: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I play responsibly. TNC supply.
0: தமிழ் 89.4.
4: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.
7: Hey Anthony, therike Leo va evlo naal dhaan theduve pesama Tamil FM on panna paata shi kepo. 89.4.
8: You're rocking with the DJ that

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
3: We'll be back after a short commercial break.
4: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now.
3: தமிழ் 89.4
5: செழித்தையும் தமிழி.

நேயர்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹே, உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5 அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா?
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபர் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
1: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவென்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவென்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th ஆஃப் செப்டம்பர் சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
3: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: break it off with another hot explosive mix.
1: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
2: கந்தசாமியா, மாடசாமியா, குப்புசாமியா, ராமசாமியா, கல்

0: அப்படி ஏறிச்சுடா உனக்கு இந்த சம்சங்கம் ஓனவா சரி போ பாடுறா சாமி பாடு
1: Daddy, I need this. Make now, Nano, US Lakuda, Adefam Dana.

0: இப்படி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
0: உட்காருங்க.

0: Monday to Friday, 7 AM to 11 AM. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spotல உங்க plot-அ book பண்ணுங்க. Co-sponsored by
0: Alansari Exchange. உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ஹேய், உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் சொல்லவா?
4: என்ன?
3: செப்டம்பர் 5th அன்னைக்கு மிருனால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்க அபுதாபிக்கு வராங்களாமா?
4: ஃபார் வாட்?
3: மெரால்டா ஜுவல்ஸோட ஹம்தான் ஸ்ட்ரீட் கிராண்ட் இனாகரேஷனுக்கு தான்.
4: வாவ், அப்ப ஜுவல்லரி லவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் தானே?
3: எக்ஸாக்ட்லி, லிமிடெட் பீரியட் ஸ்பெஷல் இனாகரேஷன் ஆஃபரும் இருக்கு.
4: அப்போ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணவே கூடாது.
3: செப்டம்பர் 5th, மெரால்டா ஜுவல்ஸ், ஹம்தான் ஸ்ட்ரீட், அபுதாபி.
1: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவென்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம் தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவென்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
11: You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love, Tamil.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
5: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
6: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
7: புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம், தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
8: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: மணி வரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI. ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
2: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th 5,000 dirhams worth gold jewelry and 2,000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Tavasul Group of Companies.
0: Tamil 89.4.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
0: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யாரு வரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
0: மசாலா கஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம் தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் புர்ஜ்மான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
2: இன்ட்ரெஸ்டிங்கான
3: சிறுத்தையும் தமிழே.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. You're rocking with the DJ that kicks.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் எக்ஸ்க்ளூசிவா NRI மக்களுக்காக வந்தாச்சு. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மதுரை, திருவள்ளூர், ஒட்டப்பாலம்னு தமிழ்நாடு அண்ட் கேரளால டாப் லொகேஷன்ஸ். 24 மாசம் வரைக்கும் EMI, ஆல்சோ 10 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. ஈவெண்ட் ஆஃபரா ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டாவும் வழங்குறாங்க. மீட் த டீம் ஆன் 6th of September சண்டே அட் சிட்டி சீசன் ஸ்டார்ஸ் ஹோட்டல் பர்ஜுமான். காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
5: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan, Tamilagathilirundhu Ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
2: 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.
8: You are listening to Club Tamil only on 89.4.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
1: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திரஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திரஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player right, player responsibly. TNC supply.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். ராக்கிங் வித் தி பெஸ்ட்.
1: என்ன
2: என்ன
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணுமில்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏய் ஏய் ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் கலர் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: 89.4 தமிழ் எஃப்எம், தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். You're rocking with the DJ that keeps the hits coming.

0: மணி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன். We'll be back after a short commercial break. தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
4: Kanna, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும். ஹுக்கும். அர்த்தமாய் தானாச்சா? 89.4.
5: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. Rockin' with the best.

0: தேங்க்ஸ் பா.
1: யூ ஆர் லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
0: ஆஹா, கிளம்பி தாயா, கிளம்பி தாயா.
2: உங்க பேர் பாத்தா
3: கலை

0: எப்பா ஒரு தடவை சொல்லு.
1: போடாங்கோ.
0: அதேதான்
2: டாடி. தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவு நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதான் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
4: எது? மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அடிங்க.
6: மசாலா கஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
8: தமிழ் தமிழ் தமிழ் 89.4
9: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: que se mujer es tener.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ல.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். You are listening to Club Tamil only on 89.4.

இது பாட்டு. You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM. Wow.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening, evening Karak with me, RJ Bravo. Tune money, sound வச்சு கேளு.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. கலை நயம் மிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
8: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
9: சொல்லு.
8: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
10: You're rocking with the DJ that keeps the hits coming.

நீ ஒன்னையும் கவலைப்படாத, நம்ம அண்ணா தமிழ்நாட்டுக்கே பார்த்து.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichyoda prime spot la unga plot book pannunga. Co-sponsored by
0: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
2: We'll be back after a short commercial break.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: You are listening to 89.4 தமிழ் FM. தமிழ் FM.
8: Take it back.
9: You are listening to Club Tamil only on 89.4.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

முப்போகம் சாகுபடி செய்யறது எப்படின்னு இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சைக்கிள் டயருக்குள் 4 குத்துகள் வீதம் தெற்கு வரக்காக அடுக்கிட்டு அதுல தனிச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் யூரியா இது 5:1 என்ற விகிதத்துல 1 லிட்டர் தண்ணீருக்கு 4 லிட்டர் கரைசல் வீதம் தெளிச்சு வந்தா நாக்குப்பூச்சி

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: Macarena, Macarena, Macarena.

ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: கொடுக்கப்பட்ட சிக்னல்ல பொறுக்கி பசங்க அட்ராசிட்டிஸ் ஐயா, தண்டையார்பட்டில ரெண்டு பேரும் மண்டே போட்டாங்க ஐயா, ஓவர்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: ஆ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by Ayers Premium Veg Restaurant, JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மலங்கட்டி மழை தலட்ட வந்தாச்சா?

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.